107.8 FM. ಇದು ಬಣ್ಣ ಬಣ್ಣದ ಬದುಕು. கேட்டுண்டுள்ளார் இது ரேடி சாரும் குன் 07.8 FM. இது ரங்கு ரங்கு ரோ ஜீவன முண்டியன்று நானிங்களும் சேஃபில் குத்தார். பரிசரத்து ரக்ஷணமே இன்சாண்டு சம்ரக்ஷண. அதே போலமே ஜீவனத்தில் ஸ்ரத்த வேணும். ஈ ஜண்டு விசாரங்க இண்டத்தை காரியக்கிரமத்தில் கேட்டுன் வருவா. சந்தத்து பின்ன ஆரோக்கியத்து பரிசர இன்சாண்டு ஜீவனத்தோ அது நிம்மதிக்கு ஆரோக்கியத்துக்கு பின்ன விகாசத்துக்கு அகத்திய. துனியாவோட பிரத்தி ஒரு ஜீவஜந்தோட உகம அதுர பெளவணிகே பின்ன அதுர நாச. இதுர மேலே பரிசர செல்றது நிச்சித பிரபாவத்தை பீரடுதுல யாதொரு சம்சயமும் இல்ல. பரிசரத்தோ எல்லா லாபத்தை எடுத்தோண்டோ இன்சானு இதிரே சம்ரக்ஷணடப்பற சொம்ம மனசு கொடுக்கிறது அவண்ட முக்கிய கர்த்தவிய ஆயிட்டுக்கிடு. பரிசரத்தோ விநாச செல்றது இந்த சொம்ம அபாயக்காரி ஆயிட்டு முந்துவரிஞ்சோண்டுள்ளதே நாங்க கண்டோண்டுள்ள. நாங்கள போலுமே ஜீவிசிடோ ஹக்கு ஆ சசிய வர்க்கத்துக்கும் உண்டு செல்றதே நாங்க மறந்தோண்டு வந்தோண்டுள்ள. இன்சானுக்கு ஜீவிசொகு காத்து தண்ணி பின்ன வஜின இது பரிசரத்தில் நின்றுத்து கிட்டுடு. பண்டத்தோ காலத்தில் சொம்ம பச்சை ஆயிட்டு சந்தத்தில் பிரகாச பீரியுண்டிந்த பிரதேச எல்லா இண்டு பில்லியோ பில்லியோ கட்டோனத்தோ சமூகத்தில் நொறிஞ்சிட்டு பூமியோ பெச்சையாராக்கி உண்டு. சம்புடோ காத்துடோ பதிலுக்கு பெச்ச தீடோ காத்து பீஞ்சு உண்டு. ஒரு ஜமான்லு நொரோடி பச்சலே சந்த கண்டுண்டிந்தோ மர பின்ன சசிய வர்க்க கண்ணாடியோடு போல மின்னியோண்டிந்தோ தண்ணி பின்ன கிளீன் இன்னும் காத்துலு பரிசர செல்றது நொறஞ்சு போயிந்து. ஐத்தங்க இன்று ஆ பிரகிருதி சௌந்தரியமே கண்மறை ஆயிட்டுண்டு. இன்று மரத்திடெல்லாம் மனசு வந்த போல கொத்தி கொத்திட்டு ஆ ஹாதத்து மனுஷமாருக்கு வாடிக்கைத்து போயிடு. மரத்திடெல்லாம் கொத்தியதிலாயிட்டு பிரகிருத்திரோ நிசத்துவத்திலு மலடு பிரமாண கிரமேண குருடியாயுண்டு தொடங்கிடு. போல பல்ல கெண கொல இதெல்லாம் ஆறி போயிட்டு மனுஷட உபயோகத்துக்கு கிருஷிக்கு பின்ன மரமட்டுடு பெளவணிகைக்கு பென்மாயத்தர தண்ணி இல்லாண்டாயிடு. ஜனசங்கிய யாராய போலமே காடெல்லாம் ராய ஆயிட்டு பதிலாயிடு. இப்ப ஜலமாலின்ய செல்றது டவுண்டோ சமஸ்ய ஆயிட்டு கூட போயிடு. டவுண்டோ கலீஜு தண்ணி மார்க்கத்து மேலுமே போயிட்டு பின்ன கெந்தரு தண்ணிக்கு சேரிட்டு குடிக்கடோ தண்ணியில் கிருமிக்கீட்ட நொறையிடும் சாத்தியத்து கூட யாரா ஆவிடும். ஜனசங்கிய யாராய போலமே காடெல்லாம் ராய ஆயிட்டு பதிலாயிடு. இப்ப ஜலமாலினிய செல்றது டவுண்டோ சமஸ்ய ஆயிட்டு போயிடு. டவுண்டோ கலீஜு தண்ணி மார்க்கத்து மேலுமே போயிட்டு பின்ன கெந்தரு தண்ணிக்கு சேரி

குடிக்கிடோ தண்ணில கிருமிக்கீட்ட நொறியிடோ சாத்தியத்து கூட யார ஆவிடும். இதிலாயிட்டு இல்லாத்தோ சீக்கு சங்கட்டா இன்சானுக்கு வந்துட்டு இடி வாத்தாவரணமே பெடுக்காயின்றுண்டு. ஹள்ளிலெல்லாம் கொலத்துற தண்ணில எட கல்குடோ, துணிமுறி கல்குடோ, குளிக்கிடோ, பயங்கல கல்குடோ, பின்ன அதே தண்ணீடோ குடிக்கோகு கொம்போண்டோ, இதெல்லாம் அனிவாரிய ஆயிட்டு கிட. இதிலாயிட்டு எத்தனமா சாங்கிரமிக்க ரோகங்க பரிசரத்தோ எல்லா ஆல்மார்கு கூட பண்டு. மனுஷனாயோனு நெம்மதியிலு ஆரோக்கியத்தில் ஜீவிசகு சாத்திய ஆகாத்த போல கூட ஆயிடு. கார்கானடோ கொலவிலெல்லாம் நிரந்தர ஆயிட்டு பருத்து பண்டோ, ஆ கர்த்து கர்த்து போக உண்டாக்குடோ வாயு மாலினிய செல்றது மனுஷடோ உசிராட்டத்துக்கு நல்லோ காத்து கிட்டாத்த போல ஆக்கிடு. மனுஷமாறு அக கிட்டியின் பிரதேசத்திலெல்லாம் கார்கான தலை வைத்திட்டு நின்றதிலாயிட்டு இன்சாண்டு ஜீவனத்துக்கு பண்டோதாயோ ஆபத்துட நாங்க எதிர் நோக்கனாவிடும். பரிசரத்து பெலடே அறிஞ்சிட்டு அதுக்காவிடோ அந்நியாயத்தை நாங்க தடையணும். நிசர்கத்து சம்பத்து அது நங்களும் சம்பத்துன்ட்டு நிறுத்திட்டு ஆ நிசர்கத்தை சம்ரட்சிசிடும் சொர நாங்க எல்லாம் சேரிட்டு ஆக்கணும். ஆரோக்கியத்தோ பரிசரத்தோ சம்ரட்சணப்பற மனுஷம்மாரில் பிரஜ்ஞ உண்டாக்குடோ பணிடே அனிவாரியமாயிட்டு ஆக்கிட்டே தீரணும். ஜனசங்கிய நாலு நாலு யாரா ஆகுடுதலாயிட்டு நாலு போவன் தோலு டவுனுரு பெலவணிகளாயிட்டு கைகாரிக்க எல்லாம் நிரந்தர ஒன்னுடு பெறவுல ஒன்னொன்னு பறக்கிடுதலாயிட்டு உண்டாவுடு பரிசர மாலினத்தோ அப்பாயத்தை தடையிடோ ஆவுரு விஷயத்தில் சக்கிரியமாயு சொரப்பனி இன்று அகத்தியமாயிட்டு ஆகணும். நங்களு விஜானிமார், நங்களு சம்சோதக்கமார், நங்களு ராஜகாரணிமார், புத்திஜீவிங்க, பரிசர பிரேமிங்க, பரிசரத்தை சம்ரட்சிசிடு விஷயத்தில் தண்ட ஓதிடு கர்த்தவியத்தை கட்டுநிட்டாயிட்டு பாலிசணும். சால காலேஜில் அல்ல சுருளே பரிசர சம்ரட்சணடு விஷயத்தில் வித்யார்த்தி மாரில் திலுவலிக்க உண்டாக்கணும். இதே போல்தோ ரேடியோலு, தூரதர்சனத்தில், டிவியில், பின்ன பிரசார மாத்தியமத்தில் எல்லாம் பரிசர சம்ரட்சணடு விஷயத்தில் ஆயத்தர பிரச்சார காரியத்தை ஆக்கிடது கூட சொம்ம அகத்திய. டவுன் பிரதேசத்தை எல்லாம் கிளீன் ஆயிட்டு பைக்குகு கரிஷ்ட மட்டத்து பிரயத்ன ஆக்கான் போயங்கு அனாரோக்கியமே நாங்கள் முன்னோத்தோ சரித்திர ஆயிட்டு போவு. மரமட்டுடு நாசத்தை தப்பாட்டணும். மரமட்டு தை நெட்டு பெலி பாட்டணும். மரமட்டு இன்னில்லைங்க நங்கு கிளீன் காத்து சம்புட தன்னலு கண்டித்தமாயிட்டும் கிட்டால. பரிசரத்தை சம்ரட்சணை ஆக்குகு இன்சானுக்கு ஹக்கு இல்லோ அல்லாண்டே அதன நாச ஆக்குகு கண்டித்தமாயிட்டும் இல்லை. அதிலாயிட்டு பரிசரத்தோ சம்ரட்சணமே நாங்களும் ரட்சணை சென்னிட்டு பியார்ச்சிட்டு பரிசரத்துக்காயிட்டு ஹோராடுடு பிரஜ பிரதி ஒரு இன்சானுக்கும் இன்னிட்டே வேணும். அங்கே ஆயங்கில் மாத்திர ஈ பரிசர ஒளிவு ஆரோக்கியத்துக்கு வேணாயோ நல்லோ காத்து, நல்லோ கிளீன் தண்ணி, நல்லோ ஆஹார நங்குகெல்லாம் கிட்டு நல்லோ பரிசர செல்றது நெம்மதிடோ ஆ சந்திருப்திடோ சந்தோலத்து பின்ன ஆரோக்கியத்து ஜீவனத்துக்கு சொம்ம அகத்திய. பிரதி வருஷ வனமஹோசவத்து சந்தர்ப்பத்தில் பிரதி ஒரு இன்சானும் ஒருத்தை நட்டுட்டாயெங்கும் அதுக்கு தண்ணி பீத்திட்டு வெளிபாட்டுடோ ஹாத தாக்கியங்கு ஈ பரிசரத்தை ஒலிக்கோகு சககாரியாவிடும்.

கேட்டுள்ளது இது ரேடியோ சாரங்குன் 07.8 FM. இது ரங்கு ரங்கு ஜீவன முண்டியன்டுள்ளோ நானிங்களும் சேஃபில் குத்தார். இதுவரைக்கும் பரிசரத்து ரக்ஷணமே இன்சாண்டு சம்ரக்ஷண சொல்றோ பிஸியாங்க கேட்டோன் வந்தாரு. இதிப்பா ஜீவனத்தில் ஸ்ரத்த வேணும் ஈ ஒரு விசாரங்க கேட்டோன் வருவா. கண்டித்தமாயிட்டும் ஈ ஜீவன செல்றது பாரி பெலியோ கர்த்தவியா அல்லாண்டே ஈ ஜீவன செல்றது ஒரு சிரேஷ்ட பின்ன முக்கிய கர்த்தவியம் ஆயிட்டுக்கிடு. ஜீவனத்து விஷயத்திலுள்ள நொறிஞ்சு பிரிசா ஆ விஸ்வாச பின்ன பிராமணிக்கத்தமே ஜீவனத்து யசஸுக்கு காரணம் ஆகிடும். ஜீவனத்தில் ஸ்ரத்த வேணும். ஆ ஸ்ரத்த உள்ள ஜீவன அது செல்றதே சார்த்தக்காயோ ஜீவன. நாங்க எந்திக்கு ஜீவிச்சிட சொல்றோம் ஈ மூலபூத பிரச்சனை நாங்களும் நிரந்தர ஆயிட்டு பியாரிக்கிடு போல ஆக்கிடு. ஈ ஜீவனத்துக்கு ஒரு நிர்திஷ்ட உத்தேசம் இன்னிட்டே வேணும். ஆ உத்தேசத்தை தெரிஞ்சிட்டு ஜீவிச்சியப்பமே ஈ நாங்கள ஜீவன சார்த்தக்காவிடும். ஈ ஜீவனத்திலுள்ள நாங்களோ கர்த்தவியத்தெல்லாம் பிராமணிக்க ஆயிட்டு நிர்வகிச்சப்பமே ஈ ஜீவனத்து பிராமுக்கியத்தை பின்ன மகத்துவ நாங்க தெரியோக்கு சாத்தியாவிடும். எங்கனமா மிஞ்சிடோ பின்ன எந்திகா மிஞ்சிடோ சொல்றது ஜீவனத்து உத்தேச கண்டித்தமாயிட்டும் அல்ல. ஈ துனியாவுலு பிராணிங்கும் பின்ன பக்ஷிங்கும் கூட ஜீவிசி உண்டு. ஐத்தங்க பிராணிங்களோ காண்டி யார பின்ன விசேஷ புத்தி அது இன்சானாயோனுக்கு ஒரு மனுஷனாயோனுக்கு உண்டு. இன்சானாயோனு ஈ மனுஷனாயோனு சமா உள்ளதுடே கிரைசொகு பின்ன யோசிசொகு தெரிஞ்சோனு. அங்கனாயிட்டு இன்சாண்டு ஜீவன செல்றது பிராணி பக்ஷிங்களு ஜீவனத்து போல ஆகாண்டே அவண்டு ஜீவனத்துக்கு நிர்திஷ்ட உத்தேசம் உண்டு. ஜீவன எங்கனை இக்கணும் ஏ உத்தேசத்தை ஜீவன ஹொந்திட்டிக்கணும் அது செல்றதுடே மனுஷனாயோனு தண்டோ புத்திசக்தி.

0: சுவாமிலே சுவாமிலே, இத்த ஆண்டலா எனக்கு நிஜ ரூப கொரியரு, நனாண்டலையான்னு முழுத்து போவலையே.
1: எத்ததெப்படா ஈயேறு யான் ஏறு சந்திரிக்கை ஏறு எங்களுக்கு ஒஞ்சே கரல சம்பந்தான்னு தெரியாந்த என்ன பலன மகள் சந்திரிக்ககு சந்திரகாந்திய மகக்கு காரணாய யான் பாப்பி காமுக்கிய நான் என்ன பாப்புனு பரிகாரம் அல்பற பிரம்ம தபசுடே அந்த காலம் முட்டலா மண்ணா புனேட்டலா என்ன மெய்க்கு புஞ்ச புலது முக புஞ்சா புனேட்டலா பிரம்ம தபசுடே குள்ளுவே நம்ம பாரம்பரியத நாகமுக கட்க ஏறுகு கையேறு குறிப்பேரா அக்ளே ராஜவம்சத பட்டோடு குள்ளோடுந்து ஹிரியக்ளே நொடி உண்டு அஞ்சாது ஈ நாகமுக கட்க சூரிய காந்தன கைக்கே குறிப்ப கையேறு குறிப்ப சூரியகாந்த நின்ன பழைய தர்மஜன் கெரியரேனே நம்ம பழைய அக்னி வீரே தண்டு சமேத பத்தது நெலசம மல்புனர் தும்பே தர்மஜன் உரிப்பாவனா எனனே அலிப்பாவனா நின்ன இச்சை தஞ்சனே ஆவடு

மகா சந்திரிகா, ஓனுள்ள மகளே, ஓனுள்ள ஈ பரவும் நின்ன கைத்தனி பரவும் ஈ ஓலை பரிது என்ன கை சுயருளுக்கு எஞ்ச மல்த மகா. ஈ ஓலாண்டுல சந்தோஷடே உள்ளத்த நம்ம ராஜவம்ச மனத்த நொடுதலாம் வல்ல மனத்துனுக்கு சோத்து போயினா மகா. குட்டுடே ஸ்வர்கசுகுட்டே உள்ளனா. வர வர என்ன எதிரும் அப்பாஜி பண்ணு லெப்பயன மகா, அப்பாஜி பண்ணு லெப்பயன. என்ன பேர் கந்தது பேர் பல்லே பண்ணி பணம் தித்த இத்தே ஏறட ஆத்துலா சலுகீடு ஊனுலா. ஒரு கண்ண கரைக்கு பறையன மகா.

மாத்திரல வன் பேரு கோரிக்கையில தந்து புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில புண்ணானது ஏரைகளை கட்டி யார் நினைக்கல சுந்தர ரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107

Radio Sarang 107.8 FM. கேட்டுள்ளார் இது ரேடி சாரும் குன் 07.8 FM. இது ரங் ரங் ரோ ஜீவன முண்டியன்றுள்ள நானிங்களும் சேஃப் லக்குத்தார். பரிசரத்து ரக்ஷணமே இன்சாண்டு சம்ரக்ஷண, அதே போலமே ஜீவனத்தில் ஸ்ரத்த வேணும். ஈ ஜண்டு விசாரங்க இண்டத்த காரியக்ரமத்தில் கேட்டுன் வருவா. சந்தத்து பின்ன ஆரோக்கியத்து பரிசர இன்சாண்டு ஜீவனத்தோ அது நிம்மதிக்கு ஆரோக்கியத்துக்கு பின்ன விகாசத்துக்கு அகத்திய. துனியாவோட பிரதி ஒரு ஜீவஜந்தோட உகமா அதுரு பெளவணிக்க பின்ன அதுரு நாச, இதுரு மேலே பரிசர செல்றது நிச்சித பிரபாவத்தை பீரெடுதல் யாதொரு சம்சயம் இல்ல. பரிசரத்தோ எல்லா லாபத்தை எடுத்தோண்டோ இன்சானு இதில சம்ரக்ஷணப்பற சொம்ம மனசு கொடுக்கிறது அவண்ட முக்கிய கர்த்தவிய ஆயிட்டுக்கிடு. பரிசரத்தோ வினாச செல்றது இந்த சொம்ம அபாயக்காரி ஆயிட்டு முந்துவறிஞ்சோட்டுள்ளதில் நாங்க கண்டோன்ட்டுள்ள. நாங்களோ போலுமே ஜீவிசிடோ ஹக்கு ஆ சசிய வர்க்கத்துக்கும் உண்டு செல்றதில் நாங்க மறந்தோட்டு வந்தோன்ட்டுள்ள. இன்சானுக்கு ஜீவிசொகு காத்து தண்ணி பின்ன வஜின இது பரிசரத்தில் நின்றுத்து கிட்டுடு. பண்டத்தோ காலத்தில் சொம்ம பச்சை ஆயிட்டு சந்தத்தில் பிரகாஷ பீரியன் பிரதேச எல்லா இண்டு பெல்லியோ பெல்லியோ கட்டோனத்தோ சமூகத்தில் நொறிஞ்சிட்டு பூமியோ பெச்சையாராக்கி உண்டு. சம்புடோ காத்துடோ பதிலுக்கு பெச்ச தீடோ காத்து பீஞ்சு உண்டு. ஒரு ஜமான்ல நொரோடி பச்சலே சந்த கண்டுட்டினோ மர பின்ன சசிய வர்க்க கண்ணாடிடு போல மின்னியோட்டினோ தண்ணி பின்ன கிளீன் இன்னோ காத்துல பரிசர செல்றது நொறஞ்சி போயிந்து. ஐத்தங்க இண்டு ஆ பிரகிருதி சௌந்தரியமே கண்மறை ஆயிட்டுண்டு. இண்டு மரத்திடெல்லாம் மனசு வந்த போல கொத்தி கொத்திட்டு ஆ ஹாதத்து மனுஷமாருக்கு வாடிக்கைத்து போயிடு. மரத்திடெல்லாம் கொத்தியதலாயிட்டு பிரகிருத்திரோ நிசத்துவத்துல மலடு பிரமாண கிரமேண குருடியாயுண்டு தொடங்கிடு. போல பல்லா கெண கொலா இதெல்லாம் ஆறி போயிட்டு மனுஷட உபயோகத்துக்கு கிருஷிக்கு பின்ன மரமட்டுடு பெளவணிக்கு பென்மாயத்தர தண்ணி இல்லாண்டிடு. ஜனசங்கிய யாராய போலமே காடெல்லாம் ராய ஆயிட்டு பதிலாயிடு. இப்ப ஜலமாலின்ய செல்றது டவுண்டோ சமசிய ஆயிட்டு கூட போயிடு. டவுண்டோ கலீஜு தண்ணி மார்க்கத்து மேலுமே போயிட்டு பின்ன கெந்தரு தண்ணிக்கு சேரிட்டு குடிக்கடு தண்ணியில் கிருமிக்கீட்ட நொறையிடும் சாத்தியத்தை கூட யாரா ஆவிடும். ஜனசங்கிய யாராய போலமே காடெல்ல ராய ஆயிட்டு பதிலிடு. இப்ப ஜலமாலினிய செல்றது டவுண்டோ சமசிய ஆயிட்டு போயிடு. டவுண்டோ கலீஜு தண்ணி மார்க்கத்து மேலுமே போயிட்டு பின்ன கெந்தரு தண்ணிக்கு சேரிட்டு குடிக்கடு தண்ணியில் கிருமிக்கீட்ட நொறையிடும் சாத்தியத்தை கூட யாரா ஆவிடும். இதிலாயிட்டு இல்லாத்தோ சீக்கு சங்கட்டா இன்சானுக்கு வந்துட்டு இடி வாத்தாவரணமே பெடுக்காயின்றுண்டு. ஹள்ளிலெல்லாம் கொலத்துற தண்ணியில் எட கல்குடோ துணிமுறி கல்குடோ குளிக்கிடோ பயங்கல கல்குடோ பின்ன அதே தண்ணீரோ குடிக்கோகு கும்போண்டோ இதெல்லாம் அனிவாரிய ஆயிட்டுக்கிடு. இதிலாயிட்டு எத்தனமா சாங்கிரமிக்க ரோகங்க பரிசரத்தோ எல்லா ஆல்மார்கு கூட பண்டு. மனுஷனாயோனு நெம்மதியில் ஆரோக்கியத்தில் ஜீவிசகு சாத்திய ஆகாத்த போல கூட ஆயிடு. கார்கானடோ கொலவிலெல்லாம் நிரந்தர ஆயிட்டு பருத்து வண்டோ ஆ கர்த்து கர்த்து போக உண்டாக்குடோ வாயு மாலினிய செல்றது மனுஷடோ உசிராட்டத்துக்கு நல்லோ காத்து கிட்டாத்த போல ஆக்கிடு. மனுஷமாறு அகக்கிட்டியோன்றின்னோ பிரதேசத்திலெல்லாம் கார்கான தலை வைத்திட்டு நின்றதிலாயிட்டு இன்சாண்டு ஜீவனத்துக்கு பண்டோதாயோ ஆபத்துட நாங்க எதிர் நோக்கனாவிடும். பரிசரத்து பெலடே அறிஞ்சிட்டு அதுக்காவிடோ அந்நியாயத்தை நாங்க தடையணும். நிசர்கத்து சம்பத்து அது நங்களும் சம்பத்துன்ட்டு நிறுத்திட்டு ஆ நிசர்கத்தை சம்ரக்ஷிச்சுடு சொர நாங்க எல்லாம் சேரிட்டு ஆக்கணும். ஆரோக்கியத்தோ பரிசரத்தோ சம்ரக்ஷணப்பற மனுஷம்மாருல பிரஜ்ஞ உண்டாக்குடோ பணிடே அனிவாரியமாயிட்டு ஆக்கிட்டே தீரணும். ஜனசங்கிய நாலு நாலு யாரா ஆகுடுதலாயிட்டு நாலு போவன் தோலு டவுனுரு பெளவணிகளாயிட்டு கைகாரிக்க எல்லாம் நிரந்தர ஒன்னுடு பெறவுல ஒன்னொன்னு பறக்கிடுதலாயிட்டு உண்டாவுடு பரிசர மாலினியத்தோ அபாயத்தை தடையிடோ ஆவுரு விஷயத்தில் சக்கிரியமாயு ஸ்வரப்பனி இன்று அகத்தியமாயிட்டு ஆகணும். நங்களு விஜானிமார் நங்களு சம்சோதக்கமார் நங்களு ராஜகாரணிமார் புத்திஜீவிங்க பரிசர பிரேமிங்க பரிசரத்தை சம்ரக்ஷிசிடும் விஷயத்தில் தண்ட ஓதிடும் கர்த்தவியத்தை கட்டுநிட்டாயிட்டு பாலிசணும்.
சால காலேஜில் அல்ல சுருளே பரிசர சம்ரக்ஷணடும் விஷயத்தில் வித்தியார்த்தி மாரிலு திலுவலிக்க உண்டாக்கணும். இதே போல்த்து ரேடியோலு தூரதர்சனத்தில் டிவியில் பின்ன பிரசார மாத்தியமத்தில் எல்லாம் ஈ பரிசர சம்ரக்ஷணடும் விஷயத்தில் ஆயத்தர பிரச்சார காரியத்தை ஆக்கிடது கூட சொம்ம அகத்திய. டவுன் பிரதேசத்தை எல்லாம் கிளீன் ஆயிட்டு பைக்குகு கரிஷ்ட மட்டத்து பிரயத்ன ஆக்காண்ட போயங்கு அனாரோக்கியமே நாங்கள் முன்னொத்து சரித்திர ஆயிட்டு போவு. மரமட்டுடு நாசத்தை தப்பாட்டணும். மரமட்டு தை நெட்டு பிலை பாட்டணும். மரமட்டு இன்னில்லைங்க நங்கு கிளீன் காத்து சம்புட தணல் கண்டித்தமாயிட்டும் கிட்டால. பரிசரத்தை சம்ரக்ஷண ஆக்குகு இன்சானுக்கு ஹக்கு உள்ளோ அல்லாண்டே அதன நாச ஆக்குகு கண்டித்தமாயிட்டும் இல்லை. அதிலாயிட்டு பரிசரத்தோ சம்ரக்ஷணமே நங்களோ ரக்ஷண சென்னிட்டு வியார்ச்சிட்டு பரிசரத்துக்காயிட்டு ஹோராடுடு பிரஜ்ஞ பிரதி ஒரு இன்சானுக்கும் இன்னிட்டே வேணும். அங்கே ஆயங்கில் மாத்திரா ஈ பரிசர ஒளிவு ஆரோக்கியத்துக்கு பேனாயோ நல்லோ காத்து நல்லோ கிளீன் தண்ணி நல்லோ ஆஹார நங்குகெல்லாம் கிட்டு நல்லோ பரிசர செல்றது நெம்மதிடோ அசந்திருப்திடோ சந்தோலத்து பின் ஆரோக்கியத்து ஜீவனத்துக்கு சொம்ம அகத்திய. பிரதி வருஷ வனமஹோசவத்து சந்தர்ப்பத்தில் பிரதி ஒரு இன்சானும் ஒருத்தை நட்டுட்டாயெங்கும் அதுக்கு தண்ணி பீத்திட்டு வெளிபாட்டுடோ ஹாது தாக்கியங்கு ஈ பரிசரத்தை ஒலிக்குகு சககாரியாவிடும்.

0: சுவாமிலே சுவாமிலே, இத்த ஆண்டலா எனக்கு நிஜ ரூப கொரியரு, நனாண்டலையான்னு முழுத்து போவலையே.
1: எத்து தெப்படா, ஈ ஏறு யான் ஏறு சந்திரிக்க ஏறு எங்கள் ஒஞ்சே கரல சம்பந்தான்னு தெரியாந்த என்ன பலன மகள் சந்திரிக்கு சந்திரகாந்திய மகக்கு காரணாய யான் பாப்பி காமுக்கிய நான் என்ன பாப்பனு பரிகாரம் அல்பற பிரம்ம தபசுடே அந்த காலம் முட்டலா மண்ணா புனேட்டலா என்ன மெய்க்கு புஞ்ச புலது முக புஞ்சா புனேட்டலா பிரம்ம தபசுடே குல்லுவே நம்ம பாரம்பரியத நாகமுக கட்க ஏறு கையேறு குறிப்பேற அக்ளே ராஜவம்சத பட்டோடு குல்லோடுந்து ஹிரியக்ளே நொடி உண்டு அஞ்சாது ஈ நாகமுக கட்க சூரிய காந்தன கைக்கே குறிப்ப கையேறு குறிப்ப சூரியகாந்த நின்ன பழைய தர்மஜன் கெரியரேனே நம்ம பழைய அக்னி வீரே தண்டு சமேத பத்தது நெலசம மல்புனர் தும்பே தர்மஜன் உரிப்பாவனா எனனே அழிப்பாவனா நின்ன இச்சை தஞ்சனே ஆவடு

மகா சந்திரிக்க ஓலுள்ள மகளே ஓலுள்ள, ஈ பரம் நின்ன கைத்தனி பரம், ஈ ஓலை பரிது என்ன கை சுயருளுக்க எஞ்ச மல்த மகா, ஈ ஓலாண்டுல சந்தோஷடி உள்ளத்த நம்ம ராஜவம்ச மனத நொடுதலா மல்ல மனத்துனுக்கு சோத்து போயினா மக, குட்டுடே ஸ்வர்க சுகுட்டே உள்ளனா, வர வர என்ன எதிர் அப்பாஜி பண்ணு லெப்பயன மகா, அப்பாஜி பண்ணு லெப்பயன, என்ன பேர் கந்துது பேர் பல்லே பண்ணி பணம் தித்த, இத்தே ஏறட ஆத்துலா சலிகீடு ஊருலா, ஒரு கண்ண கரைக்கு பறைய நமக்கா.